ரேணூப் நிர்மல நிர்மல நிர்மலத்தே ரீபாணி தாழ்கர் சுனி சரவண பகியாணி பவித்திர பவித்திர பவித்திர புனீத நாம் ஜப்பே நானக் மன பிரீத ஸ்லோக சந்த் சரண ஜோ ஜன பர ஹோ ஜன் உதர நஹார தந்த கி நிந்தா நானகா பௌர் பௌர் அவதார அஷ்டபதி தந்த கே துக்கன் யார் ஜா கட தந்த கே துக்கன் ஜம்தே நீ சுட்ட தந்த கே துக்கன் சுப சப ஜாய சந்த கே துக்கன் நரக மை பாய சந்த கே துக்கன் மத் ஹோய மலீன் சந்த கே துக்கன் சோபா தே ஹீன் சந்த கே ஹத்தே கோ ரக்கே நா கோய சந்த கே துக்கன் ஸ்தான் பிரஷ்ட ஹோய சந்த கிருபால் கிருபா ஜே கரை நானக சந்த சங்க நிந்தக பீத்தர சந்த கே துக்கன் தே முக பாவை சந்தன் கே துக்கன் காக ஜூன் லவை சந்தன் கே துக்கன் சர்ப ஜூன் பாய சந்த கே துக்கன் திரிகத ஜூன் கிரமாய சந்தன் கே துக்கன் திருஷ்ணா மை ஜலை சந்த கே துக்கன் சப் கோ ஷலை சந்த கே துக்கன் தேஜ சப் ஜாய சந்த கே துக்கன் நீச நீச்சாய சந்தோக்கி கா தாவ கோ நாகே நானக சந்த் பாவே தா ஓய பீகத் பாகே சந்த் கா நிந்தக மா அததாய் சந்த் கா நிந்தக கின் டிகன் நா பாய் சந்த் கா நிந்தக மா தயாரா சந்த் கா நிந்தக பரமேஸ்வர மாரா சந்த் கா நிந்தக ராஜ் தே ஹீன் சந்த் கா நிந்தக துகியா அர்தீன் சந்த் கே நிந்தக கோ சர்ப ரோக சந்த் கே நிந்தக கோ சதா பிஜோக சந்த் கி நிந்தா தோக் மை தோக நானக சந்த் பாவே தா உஸ்கா பீ ஹோய மோக சந்த் கா தோக்கி சதா அபவித்த